லோக சர்வஜ்ஞ சத்தன கவத்தல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வ லோக சர்வஜ்ஞ சத்தன கவத்தல சர்வ

தாக்கிடுதல் விடுத்துக்கு தாத்திரி கிடைக்கிறது தாக்கிடுத்துக்கு தேத்தான் தாக்கிடுதல் விடுத்துக்கு தாத்திரி கிடைக்கிறது தாக்கிடுத்துக்கு தேத்தான் தாக்கிடுதல் விடுத்துக்கு தாத்திரி கிடைக்கிறது தாக்கிடுத்துக்கு தேத்தான் தாக்கிடுதல் விடுத்துக்கு தாத்திரி கிடைக்கிறது தாக்கிடுத்துக்கு தேத்தான் தாக்கிடுதல் விடுத்துக்கு தாத்திரி கிடைக்கிறது தாக்கிடுத்துக்கு தேத்தான்